0: நேரம் 4:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டாவா சுற்றுலா நாளை சனிக்கிழமை காலை ஸ்காப்ரோவில் இருந்து புறப்பட்டு மாலை திரும்புதல். ஒருவருக்கு கட்டணம் $60 மாத்திரமே. அழையுங்கள் 6477820855. நாங்கள் மீளவும் வசந்தம் சுமமாக தருகின்ற அறிவிப்பினைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: வசந்தம் சுமமாக்கர் இந்த வாரத்துக்கான விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஃப்ரெஷ் லோன் குலமீன் பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சுவா பாறை ஒட்டி ஓரா பேபி கிங் பீச் ஒவ்வொன்று மட்டும் 99 பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளை மாவல் பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ராய்ச்சி பவுன் 10.99, கரைக்கேற்ற வகையும் வட்டி கொடுக்கப்படும். ஃப்ரோசன் ரால்பாக்ஸ் 4 pounds 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுறா, காரல், சல்மன், ஆஸ்திரேலியா நண்டு, கணவாய், பீஃப், ஊர்கோழி, கோழிக்கால் என்பவற்றை கூட வருகின்ற பொழுது விசேடமாக வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 pounds ஒயிட் ஓனியன் 2.49, 10 pounds ரெட் ஓனியன் 4.99, உள்ளி பேக்கெட் 500 grams $2-3, முருங்கைக்காய் பவுன் 4.99, கத்தரிக்காய் பவுன் 2.49, சிரோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, மாதுளம்பழம் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸ் 14.99, குளோடியா மாம்பழ பாக்ஸ் மற்றும் பலாப்பழத்தை விஷயத்தில் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இளநீர் இப்பொழுது 3.49 அல்லது நீங்க 3.5 கொள்ளணும் செய்கின்ற பொழுது $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வட்டியும் கொடுக்கப்படும். 6 அடி கோகனட் மில்க் 4 $10, டின்ஃபிஷ் 3

$5, கோகோனட் பவுடர் $300, $3-$10, சமபோசா $5-$6, கரிச்சந்திரா நூடிஸ் $3-$6, மைலோ ட்ரிங் $4-$5, டெல்மெசோயா $6-$5 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஐங்கர் $400 $6.90, உளுந்து £4 $6.90, பசுமது ரைஸ் £8 $6.90, பிரியாணி ரைஸ் £8 $6.90, நல்லெண்ணெய் $750 $6.90, ஆர்கானிக் ப்ரௌன் ஷுகர் £8 $6.90, வெஜிடபிள் ஆயில் $3 $8.90, சன்ஃபிளவர் ஆயில் $3 $9.90, மேகி கோகனட் பவுடர் $800 $10.90 நீங்கள் பெற்றுக்கலாம். கிங் பிராண்ட் மிளகாத்தூள் $800 $900 $13.99, இடியப்பம் மிஷின் $74.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஒயிட் லார்ஜ் எக் $30.12 பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு வகையான மண்வெட்டி இருக்கின்றன $29.99 பெற்றுக்கலாம். கரம்போர்ட் செட் வந்து $60 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விஷேட விலையில் இந்த வாரம் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ரோன் புலமீன் $6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் $4.99, ஆட்ரைச்சி பவுன் $10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். £8 பசுமை ரைஸ், £8 பிரியாணி ரைஸ், £8 ப்ரௌன் ஷுகர் ஒவ்வொன்றும் $6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $400 மெங்கர் $6.99, முருங்கைக்காய் பவுன் $4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரே கூரையின் அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் குறிப்பாக ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். முதல்

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: East FM. Tamer. Seydiher.
3: டொரண்டோவின் நகர முதல்வர் பதவிக்கான போட்டியில் மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டு அதிகாரப்பூர்வமாக களமிறங்கியுள்ளார். தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவ் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் எந்த உறுதிப்பாடுகளையும் வெளியிடவில்லை. அக்டோபர் 26ஆம் தேதி டொரண்டோவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது. கனடாவுக்கான அதிக இயங்கு திறன் கொண்ட ஆர்டரி எருகணை அமைப்புகளை உருவாக்க அமெரிக்காவுடன் பில்லியன் கணக்கான டொலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. நீண்ட தூர துல்லிய தாக்குதல் கொள்ளளவுகளை மேம்படுத்த சமீப காலமாக கனடா நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பென்டகன் இவ்வறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கை தொடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு இனி இடமளிக்கவே மாட்டோம் என தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று 2 வருடம் கூட நிறைவடையாத நிலையில் பல உறுப்பினர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இதுவரையில் காணாத அளவுக்கு வெற்றியினை பெறும் எனவும் அரசியல் மாற்றம் உறுதியென்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களில் கருத்து கணிப்புகளுக்கு முரணாக பாஜகவே வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. டொரண்டோ பெரும்பாகத்தில் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இந்த புறாக்கள் போன்ற பல்வேறு பறவைகள் கூட்டங்கூட்டமாக இருப்பதை எல்லாம் நாங்கள் அவதானித்திருப்போம். இந்த பறவைகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் புறாக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லது இந்த சீகல் போன்ற பறவைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகளவில் மனிதர்களிடம் இந்த உணவுகளை தேடி வருவது அல்லது மனிதர்கள் மீதம் விட்ட உணவுகளை தேடி சென்று உண்ணுவது என்று சொல்லி பல்வேறுபட்ட உணவுகளை தேடும் வழிவகைகளுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் இந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என்று கூறுகின்ற அறிவிப்பு பலகைகளையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த பறவைகள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி கருதுவது வழமை. அநேகமாக இந்த பறவைகளை நெருங்க விரும்புவது அல்லது அவற்றினோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அல்லது அவற்றுக்கு தானியங்களை வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த பறவைகளில் பிடித்திருக்கின்ற காரணத்தினால் பெண்கள் ஈடுபடுவதை கூட கண்டிருப்பீர்கள். இவ்வாறு பெண்கள் பறவைகளை நெருங்க முயற்சித்தாலும் கூட பறவைகள் பெண்களை நெருங்குவதற்கு கொஞ்சம் பயப்படுகின்றன என்று சொல்லி ஒரு புதிய ஆய்வு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வைத்து இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 37 வகையிலான பறவை இனங்கள் இவ்வாறு மனிதர்களினுடைய நகரங்களில் மனிதர்களோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டு செல்கின்ற இந்த பறவை இனங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பறவைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது பெண்களை விட ஆண்களைத்தான் அவற்றுக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது என்று சொல்லி இந்த ஆய்வில் ஒரு முடிவு அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்களை நெருங்குகின்ற பறவைகள் அல்லது பெண்கள் நெருங்குகின்ற பொழுது பயப்படுகின்ற பறவைகள் ஆண்கள் நெருங்குகின்ற பொழுது பயப்படுகின்ற பறவைகளை விட உயர்வாக எண்ணிக்கையில் இருக்கின்றன. அதாவது ஆண்கள் மத்தியில் சற்று சௌகரியமாக இந்த பறவைகள் உணர்கின்றன, சற்று ஆண்களை அதிகளவில் நெருங்குகின்றன அல்லது ஆண்கள் நெருங்கி வருகின்ற பொழுது அவை பறப்பதை கொஞ்சம் தாமதிக்கின்றன என்று சொல்லி இந்த ஆய்வுகள் கூறுகின்றது. இன்னொரு புறத்தில் முக்கியமான விடயம், இந்த பறவைகளை பொறுத்தவரையில் அதாவது புறாக்கள் போன்ற இந்த நகரங்களில் வாழ்கின்ற பறவைகளை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய பாலினத்தினை அவை இலகுவாக வேறுபடுத்தி பார்த்துக் கொள்ளுகின்றன என்பதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஆய்வு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பியூப்பிள் அண்ட் நேச்சர் சஞ்சிகையில் இந்த ஆய்வு பதிப்பிக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், இந்த பெண்களுடைய மனதினையை புரிந்து கொள்ள முடியாது, பெண்களுடைய மனது ரொம்ப மர்மமானது என்று நான் சொல்லுகிற பொழுது இந்த பறவைகள் என்ன பெண்களிடத்தில் அதிகம் அச்சப்படுகின்றன என்கிற விடயமும் ஒரு மர்மமாகவே இருக்கின்றது என்று சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முடிவுகள் அவதானிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சிக்கலான ஒரு மர்மமான ஃபைண்டிங்காகத்தான் இந்த முடிவுகள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்ப கட்டமாகத்தான் இவ்வாறான ஒரு விடயம் இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளில் மேற்கொண்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆய்வுகளை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இதற்காக ஆண்களை அதிகம் இந்த பறவைகள் பெண்களை விட விரும்புகின்றன அல்லது பெண்களிடத்தில் ஏன் அதிகம் அச்சத்தை கொள்ளுகின்றன என்கின்ற ஒரு விடயத்தினை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லியும் இந்த ஆய்வினை முன்னெடுத்த விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:41. இது திசையெங்கும் கிழக்கு.

0: நேரம் 4:46 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற வலியுறுத்தனைகளையும் அறிந்து கொள்ளலாம்.
1: வசந்தம் சுபமாக இந்த வாரம் வழங்குகின்ற மாபெரும் மலைப்பினையில் ஃப்ரெஷ் லோன் பிளமியின் பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சுவா பாறை ஒட்டி ஓரா பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளை வாவல் பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ராய்ச்சி பவுண்ட் 10.99, கறிக்கேற்ற வகையும் வட்டி கொடுக்கப்படும். ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் போ பவுண்ட்ஸ் 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுறா, காரல், சல்மன், ஆஸ்திரேலியன் நண்டு, கணவாய், பீஃப், ஊர்கோழி, கோழிக்கால் என்பது வட்டி கூட வருகின்ற பொழுது விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஆனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் ரெட் ஆனியன் 4.99, உள்ளி பேக்கெட் 500 கிராம் $2-$3. முருங்கைக்காய் இப்பொழுது விசேடமாக பவுண்ட் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுண்ட் 2.49, சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுண்ட் 3.99, மாதுளம்பழம் 3.99 விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸ் 14.99, குளோடியா மாம்பழ பாக்ஸ் பலாப்பழம் விசேட விலையிலே வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49, அல்லது நீங்கள் 3 பெறுகின்ற பொழுது $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் உங்களுக்கு வட்டியும் கொடுக்கப்படும். 6 அடி கோகனட் மில்க் வந்து $4, $10, டென் பிஷ் $3, $5, கோகனட் பவுடர் 300 கிராம் $3, $10, சமபோசா $5, $6, கரிச்சந்திரா நூடிஸ் $3, $6, மைலோ ட்ரிங்க் $4, $5, லென்மேட் சோயா $6, $5 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது விசேடமாக 400 கிராம் ஐங்கர் 6.99, 4 பவுண்ட்ஸ் உளுந்து 6.99, பதுமது ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 6.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுண்ட்ஸ் 6.99, வெஜிடபிள் ஆயில் 3 லிட்டர் 8.99, சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 9.99, மேகி கோகனட் பவுடர் 800 கிராம் 10.99, கிங் பிராண்ட் மிளகாய் தூள் 900 கிராம் 13.99, இடியப்ப மிஷின் 74.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒயிட் எக் 30 பீஸ் அடங்கியது 12.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் 2 வகையான மண்வெட்டியை விற்பனை ஆகின்றன 29.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கேரம்போர்ட் செட் வந்து இப்பொழுது $60 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விசேடமாக நீங்க வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் லோன் புல மீன் பவுண்ட் 6.99 அதி விசேட விலை குறைப்போடு பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, ஆட்ரச்சி பவுண்ட் 10.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுண்ட்ஸ் பசுமது ரைஸ், 8 பவுண்ட்ஸ் பிரியாணி ரைஸ், 8 பவுண்ட்ஸ் பிரவுன் ஷுர் ஒவ்வொன்றும் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 400 கிராம் ஐங்கர் விசேடமாக 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே போலவே முருங்கைக்காய் பவுண்ட் 4.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். இவை அனைத்துமே இந்த வாரம் விசேட விலையிலே இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் ஒரே கூரைக்குள் உங்களுடைய அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷான்லாக் சந்திப்பில் 8 ஷான்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்.

நேரம் 4:53 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாலும்.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: ஹாப்பி
7: என்று சந்தோஷம்.
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களின் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-0-4-0-4-0-4-0-0.
0: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் சந்துரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம் சந்திர?
0: என்ன
2: சொன்னீங்க?
0: வாய்ப்பு கொடுப்பேன் கடிதம் சந்திர.
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
2: இன்னைக்கு பூ படத்துல இருந்து ஒரு மங்களகரமான ஒரு பாட்டு.
0: சரி சரி,
2: பாட்டு கேக்கலாம். பாட்டு
1: எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி சந்திரு.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 5:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரி நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், வரதன்.
1: எப்படி இருக்கீங்க? மாலை, வணக்கம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க? வரதன் சொன்னீங்களா?
2: வரதன், வரதன், வரதன். ஆரோக்கியமா இருக்கீங்க?
0: ஆ, நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க வரதன்? வேலையா முடிஞ்சா?
2: வேலை முடியுதுண்ணே.
0: வேலை ஆல்மோஸ்ட் முடியுது.
1: வெளியில் 10 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 7 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 7 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 5 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: தேர்றன் கிடைக்கதே இல்ல.
4: என்னத்த தேடி நீர் என்ன கிடைக்குது இல்ல?
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப இதுவுமே இல்ல.
4: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
1: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள், பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
4: 5:16 காஃபி டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
6: வணக்கம், நான் யோகேஸ்வரன் கதைக்கிறேன்.
7: வணக்கம் யோகேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் இருவரும் கல்யாணத்துல எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: இன்றைக்கு கோசோனா பாட்டு கேட்போம் இருக்கிறேன்.
7: சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டு வெயிட் பண்ணது கேட்க போறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க யோகேஸ்வரன், வெளியிலயா?
6: இப்ப வாகனத்துல 401 தவண்டு ஒன்றிருக்கேன், ஓடு இல்ல தவழ்றன் 401.
7: பரவாயில்ல, ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குதானே யோகேஸ்வரன்.
6: சரியான காடான
7: அவனை வண்ட அடித்திரவன் நுழைய போறா, நீங்க வர. சரி சார், பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
6: நன்றி,
4: வணக்கம்.
7: நன்றி, நன்றி. ஈஸ்ட் FM 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:17 இருக்கின்றது.

0: நேரம் 5:22 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் பிள்ளையனார் தேவேந்திரன்.
0: எப்படி இருக்கிறீங்க பிள்ளையனார் தேவேந்திரன்?
2: ஓ, நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் இருவரும்?
0: நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நன்றி.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மற்ற நாள் முழுக்க காத்துக்கொண்டிருக்கிறது.
0: சரி சரி சரி, பாட்டு வருது கேட்போம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் வசந்தம் சுபமாக தருகின்ற மலிவு விற்பனைகளை அறிந்து கொள்ள போன்றோம்.
3: வசந்தம் சுபமாக இந்த வாரத்துக்கான விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சமையல் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ரோன் குள மீன் பவுண்ட் 6.99 விசேட விலையில பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சுவா பாறை ஒட்டி மீன் ஓரா பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் பவுண்ட் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் ஆண்ட்ராய்ச்சி பவுண்ட் 10.99, கரைக்கேற்ற வகையும் வட்டி கொடுக்கப்படும். ஃப்ரோசன் தார் பாக்ஸ் வந்து போ பவுண்ட்ஸ் 18.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுறா, காரல், சால்மன், ஆஸ்திரேலியன் நண்டு, கணவாய், பீஃப், ஊர்கோழி, கோழிக்காலை வட்டி கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் ரெட் ஓனியன் 4.99, உள்ளி பேக்கெட் 500 கிராம் 2.3 டாலர், முருங்கைக்காய் பவுண்ட் 4.99 விசேட விலையில் இந்த வாரம் பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுண்ட் 2.49, சிலோன் ராச உள்ளிக்கிழங்கு பவுண்ட் 3.99, மாதுளம்பழம் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மாம்பழ பாக்ஸ் 14.99, குளோடியா மாம்பழ பாக்ஸ் அத்துடன் பலாப்பழம் 5 பேர்கிட்டே நீங்கள் விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும் விசேட விலையிலே. இதுபோல ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 10 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் விட்டியும் தருகின்றார்கள். ஆரிய டி கோகனட் மில்க் வந்து 4.10 டாலர், டின் பிஷ் 3.5 டாலர், கோகனட் பவுடர் 300 கிராம் 3.10 டாலர், சமபோசா 5.6 டாலர், கரிச்சந்திரா நூடிஸ் 3.6 டாலர், மைலோ ட்ரிங் 4.10 டாலர், டெல்மே ஷோயா 6.5 டாலருக்கு நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 400 கிராம் ஐங்கர் 6.99, உளுந்து போ பவுண்ட்ஸ் 6.99, பசுமதி ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 6.99, ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் 8 பவுண்ட்ஸ் 6.99, வெஜிடபிள் ஆயில் 3 லிட்டர் 8.99, சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 9.99, மேகி கோகனட் பவுடர் 800 கிராம் 10.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, இடியப்பம் மிஷின் 74.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஒயிட் எக் லார்ஜ் வந்து 30 அடங்கியது 12.99க்கு வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு வகையான மண்வெட்டிகள் இப்பொழுது விற்பனையாகின்றன 29.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கரம்போட்டை கரம்போட் செட் வந்து 60 டாலருக்கு நீங்கள் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்துக்கான விஷயத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ரோன் குளமீன் பவுண்ட்

மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்த மாக்கும் வசந்தம் சுப மார்க்கெட்டின் ஒரே கூடையில் அனைத்து பொருட்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாக்கன் ரோட்டுக்கும் மிடில் ஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம்.

0: FM தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் தேசிய பொருளாதாரம் சரியான பாதையில் செல்வதாக 33% கெனடிய மக்களே கருதுவதை கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. குறுகிய காலத்தில் கெனடிய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பில்லை எனும் கருசேனினை ஒன்டாரியோவில் 68% கியூபெக்கில் 63% அல்பர்டாவில் 73% வெளியிட்டுள்ளனர்.
4: அமெரிக்கா நிர்ணயித்த 2 மாத இலக்குக்கு மிக முன்னதாகவே ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 7 தேதிக்கு பின்னர் அமெரிக்காவோ ஈரானோ தாக்குதல்களில் ஈடுபடவில்லை எனவும் அது கூறியுள்ளது. எனினும் ஹோமோஸ் நீரிணை மீதான ஈரானின் முடக்கங்களும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
3: தமிழ்நாடு திருச்சி திருவரங்கம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகம் எரியூட்டப்பட்டமை தொடர்பில் அம்மாவட்ட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மக்கள் செல்வாக்கை இழந்துள்ள ஆதிக்கவாதிகள் தோல்வி பயத்தின் வெளிப்பாடாகவே இச்செயலை செய்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார்.
4: இலங்கையின் இறுதிப்போரின் அடையாளமாக திகழும் வட்டுவாகல் பாலம் இரகசியமாக உருக்குலைக்கப்பட்டு வருவதாக தமிழரசுக் கட்சியின் முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி சிவமோகன் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழர் அடையாளங்கள் அளிக்கப்படுவதை தடுக்க தமிழரசுக் கட்சியினர் கூட முன்வருவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள்.
4: 5:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: ஏபி சிவா பேசுறேன். ரிஷி, எப்படி சோம்?
3: நல்ல சுமார் குன்றம். ஏபி சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்ல சுகம், நல்ல சுகம்.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: இன்னைக்கு மேதினால இந்த தளபதி பாட்டு தான், வாடா வாடா தோலா. அதுல ஒரு வரி வருமே, ஆயுள் ரேகை தேயும் வரை உழைப்போமடா, உழைச்சி நாம ஆயுள தான் வளர்ப்போமடான்னு. அதுக்காக கேட்கலாம்.
3: நல்ல ஒரு வரி, இன்றைய நாளுக்கு பொருத்தமான வரிகள் கூட.
6: ஆமா, தேவையில்ல கூகுள்ல
3: பாத்தீங்களா? சொல்லி இருந்தா நாங்களே சொல்லி தந்துருப்போமே.
6: பாட்டு
3: கேட்கலாம். நன்றி சிவா.
6: நன்றி.
4: வணக்கம்.
3: நன்றி. 102.7 இல் இது கோஃபி டபுள் டபுள்.

0: நேரம் 5:39 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க ஜசோ?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க ஜசோ, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நான் பொம்பாய் திரைப்படத்திலிருந்து உயிரே என்னோடு வந்து கலந்தவரு.
0: சரி, பாட்டு உங்களுக்கு வேறு எல்லாரும் கேட்கலாம். நன்றி இணைந்து நமக்கு.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். கோபி டபுள் டபுள் 7 வரை நேர்களின் தெரிவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040.
1: மார்க்கம் அண்ட் சீல்ஸ் ஆப்டிமார்ட் கிளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன் கிளாசஸ் மெகா சேல். ஓல்ட் பிராண்ட் நீம் சன் கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RXSV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம் சிங்கிள் விஷன் சன் கிளாசஸ் அப் டு 50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் பெற்றுக்கொள்ள அரிய வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட்டில் மட்டுமே இந்த சலுகை. 416-29

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
5: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். விஐபி டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 7336-5529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். இணைந்திருக்கும் அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. இருவருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே.
8: ஹாப்பி ஃப்ரைடே உங்களுக்கும். ரோஹிணி, எப்படி இருக்கிறீங்க?
7: என்ன
8: பாட்டு கேட்கலாம்?
7: இன்னைக்கு வந்து மெட்ராஸ்பட்டினத்துல இருந்து அருகிலே பாட்டு கேட்க விரும்புறேன்.
6: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி.
7: நன்றி இருவருக்கும். ஹேவ் எ நைஸ் வீக்கெண்ட்.
8: நன்றி. நன்றி உங்களுக்கும். உரித்தாகட்டும். ஈஸ்ட் எஃப்எம்மில் இது கோஃபி 77 வரை உங்கள் தெருவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040.
6: ஒட்டாவா சுற்றுலா நாளை சனிக்கிழமை காலை ஸ்காப்ரோவில் இருந்து புறப்பட்டு மாலை திரும்புதல். ஒருவருக்கு கட்டணம் $60 மட்டுமே. அழையுங்கள். 647-782-0855. 647-782-0855.

0: 5:56 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேயரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ருசியன் லாவண்யா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
2: நான் கார்த்திகா கதைக்கிறேன்.
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க கார்த்திகா?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க கார்த்திகா, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: இன்னைக்கு ரோஜா படத்துல இருந்து காதல் ரோஜாவே.
1: பாட்டுங்களுக்கு வெயிட் பண்ணது கேட்க போறோம். எப்படி ஈவினிங் எல்லாம் போகுது கார்த்திகா உங்களுக்கு?
2: நல்லா போகுது.
1: நல்ல மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு கொண்டிருக்கீங்க? சரி சரி, நல்ல பாட்டு கேட்டுருக்கீங்க, எல்லாரும் கேட்கலாம்.
2: எல்லாரும் விரும்பி கேட்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் வசந்தம் சுபமாகட் தருகிற மலை விற்பனைகளை அறிந்து கொள்ளலாம்.
3: அமைந்திருக்கின்ற வசந்தம் சுபமாகட் இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெஷ் நான் பிளமீன் பவுன் 699 விஷயத்தை விலை பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ஆல் பவுன் 499, நெத்தலி பவுண்ட் 799, சுவா பாரியோ டி ஓரா பேபி கிங் பிஷ் 1 pound 899 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளவாவல் பவுன் 699, ஃப்ரெஷ் ஆட்ரச்சி பவுன் 1099 பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 pounds 1899, துண்டுசுரா காரல் சல்மன் ஆஸ்திரேலியா நண்டு கணவாய் பீஃப் ஊர்கோழி கோழிக்காய் என்பவற்றை கூட விசேடமாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையை பெற்றுக் கொள்ளலாம். 10 pounds ஒயிட் ஓனியன் 249, 10 pounds ரெட் ஓனியன் 499, அதுவரை உள்ளி பேக்கெட் 500 gram 2-3 dollars, முருங்கைக்காய் பவுன் 499 விசேடமாக பெற்றுக்கலாம். கத்தரிக்காய் பவுன் 249, சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 399, மாதுளம்பழம் 399 பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை மாம்பழ பாக்ஸ் 1499, குளோடியா மேங்கோ மாம்பழ பாக்ஸ் மற்றும் பலாப்பழத்தை விசேட விலையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இளநீர் மறி விலையில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 3.99 அல்லது நீங்க 3 பெறுகின்ற பொழுது $10 பச்சை இளநீரை பெற்றுக்கொள்ளலாம். வட்டியும் கொடுக்கப்படும். 6 inch கோகனட் மில்க் $10, டின் பிஷ் 3-5 dollars, கோகனட் பவுடர் 300 gram 3-10 dollars, சமபோசா 5-6 dollars, கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 dollars, மைலோ ட்ரிங் 4-5 dollars, டென்மே ஷோயா 6-5 dollars நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 400 gram ஆங்கர் 6.99 விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். உளுந்து 4 pounds 6.99, பசுமை ரைஸ் 8 pounds 6.99, பிரியாணி ரைஸ் 8 pounds 6.99, நல்லெண்ணெய் 750 ml 6.99, ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் 8 pounds 6.99, வெஜிடபிள் ஆயில் 3 liter 8.99, சன்ஃபிளவர் ஆயில் 3 liter 9.99, மேகி கோகனட் பவுடர் 800 gram 10.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 gram 13.99, இடியப்ப மிஷின் 74.99, 30 ஒயிட் லா செக் வந்து 12.99 நீங்கள் பெற்றுக்கலாம். இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 2 வகையான மண்வெட்டிகள் விற்பனையாகின்றன. 29.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கரம்போர்ட் செட் $60 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விஷேட விலையில் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் லோன் புலமீன் பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 pounds பசுமை ரைஸ், 8 pounds பிரியாணி ரைஸ், 8 pounds பிரவுன் சுகர் ஒவ்வொன்றும் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 400 gram ஐங்கர் 6.99, முருங்கைக்காய் பவுன் 4.99 நீங்கள் விஷேட விலையில் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் ஒரே கூடியங்கள் அனைத்து பொருட்களை நீங்கள் பெற்றுக்கலாம். மார்க்கெட் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:06 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் மணிந்தோண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 4165544040
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? சில வேணா அப்படி உணர்வோம், சொல்லி காட்டக்கூடாது.9°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகமான பகுதிகளில் மிகமூட்டம் நிறைந்திருக்கின்றது. நாளைய தினம் வெயிலுக்கான வாய்ப்புகள் உள்ளன. நாளை சனிக்கிழமை 7°C அதிக கூடிய வெப்பநிலை, மழை தூறலுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலிட்கோ கோல்டு டிரேடர்ஸ் சில்வர் கோல்டு கோயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்டு பாராக மாற்றவும் எலிட்கோ கோல்டு டிரேடர்ஸ் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் எலிட்கோ கோல்டு டிரேடர்ஸ் 416-293-6262.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. ஈஸ்ட் எஃப் எம் எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040 416-554-4040.

0: 6 மணி 11 நிமிடம். இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராம்.
0: ராம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க ராம்?
0: என்ன மாதிரி வேலை முடிஞ்சா உங்களுக்கு? பாட்டு வருது, கேட்கலாம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி ராம்.
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 7 மணி வரை நேர்களின் தெருவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040. 6 மணி 12 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
5: 416-461-6401.
6: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 4378607002, கையிருப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 4378607002.
7: பாட்டுக்குரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 6:20 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம்.
10: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: நான் பாபி கதைக்கிறேன்.
8: மாலை வணக்கம். அப்படி
10: என்ன சொன்னீங்க? என்ன பாட்டு கேக்க போறீங்க?
8: நன்றி பாபி.
9: நன்றி,
8: வணக்கம்.
10: நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:20.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:24 ஒலித்துக் கொண்டிருப்பது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல, ஹாப்பி ஃப்ரைடே.
0: ஃப்ரைடேல சந்தோஷத்தின் மிகுதியில இருக்கிறீங்க.
2: ஆமா, ஆனா ஒரு டயர்ட்னஸ் ஹேங் பண்ணது என்னன்னு தெரியல.
0: அப்படியா? அதாவது இப்ப வீட்டு போன ஓகே ஆயிரும் இந்திரன். மறுபடியும் வீட்டு எடுக்கிறாங்களே, நாம வேற ஏதாவது சொல்லி மாட்டிருவேன் வேண்டும் சொல்லி அலர்ட்டா இருக்கிறார். சொல்லுங்க இதுல என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நாங்க வீட்டை இருந்து வெளிக்கடைக்குள்ள ஒரு பாட்டு கேட்கலாம், வீட்டை போயக்குள்ள ஒரு பாட்டு கேட்கணும், அப்படி வித்தியாசமா இருக்கணும்.
0: அப்படியா? நீங்கதான் மறுபடியும் வீட்டுக்கு வாரீங்க, நாங்க ஒரு படுப்படுக்கலாம் டேமேஜுக்கு.
1: இப்ப நாங்க சொல்றோம் நோ கமெண்ட்ஸ்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: பேபி கிங் ஃபிஷ் ஒவ்வொன்றும் பவுன் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளை வாவல் பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ரேஜி பவுன் 10.99, ஃப்ரோசன் ரால்பக்ஸ் 4 பவுன்ஸ் 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுறா, காரல், சல்மன்,

சிறிய நண்டு, கணவாய், பீஃப், ஊர்கோழி, கோழிக்கா நண்டு பிறவற்றை கூட விஷேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுன்ஸ் ரெட் ஓனியன் 4.99, உள்ளி பேக்கெட் 500 கிராம் 2-3 டாலர், முருங்கைக்காய் பவுண்டு 4.99 விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுண்டு 2.49, சிரோன் ராச வள்ளிக்கிழங்கு பவுண்ட் 3.99, மாதுளம்பழம் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸ் 14.99, குளோரியா மாம்பழ பாக்ஸ் பலாப்பழம் ஒவ்வொன்றும் விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். இளநீர் 3.49 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 10 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் விட்டியும் தருகின்றார்கள். 6 அடி கோகனட் மில்க் 4-10 டாலர், டின்ஃபிஷ் 3-5 டாலர், கோகனட் பவுடர் 300 கிராம் 3-10 டாலர், சமபோசா 5-6 டாலர், கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 டாலர், மைலோட் ரிங் வந்து 4-5 டாலர், டெல்மே சோயா 6-5 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல 400 கிராம் ஆங்கர் 6.99 விஷேடமாக பெற்றுக்கொள்ளலாம். உளுந்து 4 பவுன்ஸ் 6.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 6.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் பிரவுன் ஷுர் 8 பவுன்ஸ் 6.99, வெஜிடபிள் ஆயில் 3 லிட்டர் 8.99, சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 9.99, மேகி கோகனட் பவுடர் 800 கிராம் 10.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, இடியப்ப மிசின் 74.99, 30 ஒயிட் லாச் எக் 12.99 நீங்க பெற்றுக்கலாம். வசந்தம் சூப்பர்மார்க்கெட்டில் இப்பொழுது 2 வகையான மண்வெட்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். 29.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கரம்போர்ட் ஷெட் வந்து 60 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் இப்பொழுது விஷேட விலையில் இந்த வாரம் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ரோன் புலைமீன் பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99, ஆற்றாச்சி பவுண்ட் 10.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் பசுமை ரைஸ், 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ், 8 பவுன்ஸ் பிரவுன் ரைஸ் ஒவ்வொன்றும் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 400 கிராம் ஆங்கர் 6.99, முருங்கைக்காய் 4.99 விஷேடமாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களின் மனங்களையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரே கூரையின் அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்ட்லாக் சந்திப்பில் லைட் ஷார்ட்லாக் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்.

0: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours 10,000 dollars முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவின் நகர முதல்வர் பதவிக்கான போட்டியில் மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டு அதிகாரப்பூர்வமாக களமிறங்கியுள்ளார். தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவ் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் எந்த உறுதிப்பாடுகளையும் வெளியிடவில்லை. October 26 டொரண்டோவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது.
3: கனடாவுக்கான அதிக இயங்குதிறன் கொண்ட ஆட்லர் எருகணைகளை அமைப்புகளை உருவாக்க அமெரிக்காவுடன் பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. நீண்ட தூர துல்லிய தாக்குதல் கொள்ளளவுகளை மேம்படுத்த சமீப காலமாக கனடா நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பென்டகான் இவ்வறிப்பை வெளியிட்டுள்ளது.
2: இலங்கையின் வடக்கு கிழக்கை தொடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு இனி இடமளிக்கவே மாட்டோம் என தமிழர்சு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று 2 வருடம் கூட நிறைவடையாத நிலையில் பல உறுப்பினர்களுக்கு எதிரான பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
3: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இதுவரை காணாத அளவுக்கு வெற்றியினை பெறும் எனவும் அரசியல் மாற்றம் உறுதி என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களில் கருத்து கணிப்புகளுக்கு முரணாக பாஜகவை வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
4: மியூசிக்னா என்ன?
5: மியூசிக்னா இசை.
4: இசைனா
5: அங்க கொஞ்சம் இசை.
4: இசை எங்கேந்து வருது தெரியுமா?
5: என்ன சார் இது கூட தெரியாது.
1: இது ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்.
3: 6:35 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் காசிநாதன்.
2: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
6: வேலையா
2: முடிஞ்சா?
6: நன்றி
2: வணக்கம். 7 மணி வரை கோபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது.

0: ஒரு சுவ எதுவுமே இல்ல.
1: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தீர்ற எல்லாமே கிடைக்கும்.
0: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
2: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட் 2002 மிடில்ஃபீல்ட் ரோட் யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
3: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
4: அழகோ அழகு. 6477873784.
5: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
6: FM 102.7 East FM.ca.

0: 7:46 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது, நம்பிக்கையின் அளவு அதை விட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் அண்ட் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகள் கோல்ட் பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்கவின் ஸ்டீலில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
1: இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை 3 சில போன்ற முக்கியமான சில செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க புதிய திட்டம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து இப்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. இவரும் திட்டம் திட்டமா அறிவிக்கிறார் சகானா, ஆனா இந்த திட்டமே வேலைக்காயுதில்ல.
0: கடந்த மாதத்துல மட்டும் எக்கச்சக்க திட்டங்கள்
1: திட்டமோ நாங்க கைவிட்டு அப்படி விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்கள். ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடற்பகுதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகை காரணமாக ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை உலகளாவிய அளவில் மசகு எண்ணெய் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் கடுமையான பாதிப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறது.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கிய கடல்சார் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் மூடல் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களின் சர்வதேச விநியோக சங்கிலியிலும் வந்து இடையூறுகளை உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிகாரிகளின் தகவலின்படி புதிய திட்டத்தின் கீழ் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடரப்படும், எரிசக்தி விநியோகத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போன்ற நிலைப்பாடுகள் வந்து காணப்படுகின்றன.
1: இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சந்தையில் எரிசக்தி விநியோகத்தை நிலைநிறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீது அழுத்தம் செலுத்துவதற்காக பல்வேறு ராஜதந்திர மற்றும் கொள்கை அடிப்படையிலான முயற்சிகளையும் அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக சிரேஷ்ட அதிகாரிகள் கூட சொல்லியிருக்கின்றார்கள்.
0: ஆமாம், இந்த முன்னேற்றங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்களாம்.
1: இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, இந்த விடயத்தோடு சேர்த்து அமெரிக்காவில் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் கேஸினுடைய விலையால் அந்த நாட்டு மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் கடுமையாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றார்களாம்.
0: ஆமாம், அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா ஆட்டோமொபைல் சங்கத்தின் தரவுகளின்படி அமெரிக்காவில் ஒரு கால் கேலன் பெட்ரோலின் சராசரி விலை 4.39 உயர்ந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. ஈரான் மோதல் தொடங்குவதற்கு முன்பு இந்த விலை $3 குறைவாகவே இருந்ததாகவும் தெரிய வருகிறது.
1: ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்கான தெஹ்ரானின் பூர்வாங்க ஒப்பந்த முன்மொழிவை அமெரிக்கா தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது. இதன் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தடை கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த எரிசக்தி விலையேற்றம் அமெரிக்காவின் பணவீக்கத்தை தூண்டிவிட்டுள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் கூட உயர்வடைந்திருக்கிறது.
0: ஆமாம், ஈரானுடனான மோதல் விவகாரத்தில் தனக்கு சாதகமான சூழல் இருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் வந்து கூறி கொண்டு இருந்தாலும் கூட இந்த விலை உயர்வு அவருக்கு பெரும் அரசியல் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாக ஜனாதிபதியின் ஏற்பு விகிதம், அதாவது அப்ரூவல் ரேட்டிங், வரலாறு காணாத அளவிற்கு வந்து சரிந்திருக்கிறதாம்.
1: சரி, இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இலங்கையில பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வந்து இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். மக்ரகமாவில் நடைபெற்ற NPP கொழும்பு மாவட்ட மேதின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதுதான் அவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்.
0: ஆமாம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அதிகாரியொருவர் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும், அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி வந்து மேலும் குறிப்பிட்டிருக்கின்றாராம்.
1: 2009 இடம்பெற்ற சில குற்றங்கள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சம்பவங்களை முழுமையாக விசாரிக்க காலம் எடுக்கும், ஆனால் நாங்கள் அதை செய்வோம் அப்படி என்று உறுதியளித்திருக்கின்றார்.
0: ஆமாம், 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கிய வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
1: இதுவரை முதன்மை 3 நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது
0: இந்த பொழுதில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 8 அமைந்திருக்கின்ற வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெஷ் லான் புலமீன் பவுன் 6.99 விஷேடு விலை பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, நெத்திலை பவுண்ட் 7.99, சுவா பாறை ஒட்டி மீன் ஓரா பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் பவுண்ட் 8.99 பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளவாவல் பவுன் 6.90, ஃப்ரெஷ் ஆண்ட்ராய்ச்சி பவுன் 10.90, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 pounds 18.90 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுறா, காரல், சல்மன், ஆஸ்திரேலியன் நண்டு, கணவாய், பீஃப், உர்கோழி, கோழிக்கான் என்பனவற்றை கூட விஷேதமாக வருகின்ற பொழுது நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையிலே பெற்றுக்கொள்ள முடியும். 10 pounds ஒயிட் ஓனியன் 2.49, 10 pounds ரெட் ஓனியன் 4.99, உள்ளி பேக்கெட் 500 grams 2-3 dollars, முருங்கைக்காய் 1 pound 4.99 விஷேதவிலே பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 2.49, சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, மாதுளம்பழம் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸ் 14.99, குளோடியோ மாம்பழ பாக்ஸ் பலாப்பழத்தை விஷேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். இளநீர் மலிவு விலையில பெற்றுக்கொள்ளலாம், குறிப்பாக 3.49, அதுபோல 3 கொள்ளுநர் செய்கின்ற பொழுது $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம், வட்டியும் கொடுக்கப்படும். 6 AD கோகனட் மில்க் வந்து 4 $10, டின்ஃபிஷ் 3 $5, கோகனட் பவுடர் 300 grams 3 $10, அதுபோல சமபோசம் 5-6 dollars நீங்க பெற்றுக்கலாம். கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 dollars, மைலோ ட்ரிங் 4-5 dollars, டென்மேஷ் சோயா 6-5 dollars நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற போது பெற்றுக்கொள்ள முடியும். 400 grams ஐங்கர் 6.99, உளுந்து 4 pounds 6.99, பசுமை ரைஸ் 8 pounds 6.99, பிரியாணி ரைஸ் 8 pounds 6.99, நல்லெண்ணெய் 750 ml 6.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 pounds 6.99, வெஜிடபிள் ஓயில் 3 liters 8.99, சன்ஃபிளவர் ஓயில் 3 liters 9.99, மேகி கோகனட் பவுடர் 800 grams 10.99, கிக் பிராண்ட் மிளகாத்தூள் 900 grams 13.99, இடியப்ப மிஷின் 74.99, ஒயிட் எக் லாச் வந்து 30 pieces 12.99 நீங்க பெற்றுக்கலாம். இரண்டு வகையான மண்வெட்டியல் விற்பனையாக 29.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கரம்போர்ட் செட் வந்து $60 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல விஷேட விலையில இந்த வாரம் குறிப்பாக ஃப்ரெஷ் லோன் பிளமீன் பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, ஆட்டுவச்சி பவுன் 10.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 pounds பசுமை ரைஸ், 8 pounds பிரியாணி ரைஸ், 8 pounds பிரவுன் சுகர் ஒவ்வொன்றும் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 400 grams ஆங்கர் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்காய் பவுன் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தும் இந்த வார விஷேட விற்பனையாக தந்து கொண்டிருக்கிறார்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட். மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் ஒரே கூறியங்கள் அனைத்து பொருட்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாகன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 இல் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்.

0: favorite music on your favorite station 102.7 East FM.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
4: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656,
6: 416-908-5656. அட்டியல், காப்பு, சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.